தகிட்ட தகிட்ட திமி நாட்டியம் தகிட்ட தகிட்ட திமி லாஸ்யம் நமக சமய சகஜம் நட பிரகிருதி பாதஜம் நர்த்தனமே சிவ கவசம் நட ராஜ பாத சுமரஜம் ஹிரணன ധീര ധീര ധീര ധീര ധീര ധീര ധീര ധീര നാദ വിനോദം നാട്യ വിലാസം പരമസുഖം മഹിതം